சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

தொடக்கத்தில் லவ் டுடே இந்த படத்திலிருந்து என்ன அழகு, எத்தனை அழகு! எஸ்பி பாலசுப்பிரமணியன் பாடுவதிலும் நாம் கேட்பதிலும் அழகோ அழகுதான். இது தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொடக்கத்தில்

தேன்மொழி சகோதரி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய சாரி, அது காலையில் போட்ட பதிவு போல. சரி, இது போகட்டும். அடுத்து நம் தேன்மொழி அவர்கள் இதய ராகம் நிகழ்ச்சி என்னும் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார். நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள். அடுத்து ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இருநேர் கன்னியாகுமரி. ஜெகதீஷ் அவர்கள் இதய ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியில் இன்று கோகிலா பழனிசாமி அவர்களின் இனிய பாடல்களை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து அழகுபடுத்தி பாடல்களை எல்லாம் அழகுக்கு அழகு சேர்த்து உயர்ந்த எண்ணங்களோடு உன்னதமான கருத்துகளோடும் சிந்தனையில் தெளிவோடும் செயலில் துணிவோடும் உண்மையான உணர்வோடும் நேர்மையான திறனோடும் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தி படித்தி பூக்களை மனமாய் புகழ்மன பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா அம்மாவுக்கு இனிய வாழ்த்துக்கள், வணக்கம், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து நம் நிகழ்ச்சியை பாடல்களை தொகுத்து அனுப்பிய தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் ஒரு தகவலை தந்துள்ளார். இன்று தாய்மாமன் தங்கமோதிர திட்டம் என் பேத்தி சஷ்டிகாஸ்ரீ அவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது. தாய்மாமன் தங்கமோதிரம் என்று ஒரு சிறப்பான ஒரு தகவல். இதேபோல் இன்று ஐயா உங்களுடைய சிறப்பும் இன்று நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொடுக்கின்றது. இதுதான் சொல்வாங்க, ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று. உங்களுடைய நிகழ்ச்சியும் நம் சபரி வானொலி இதயராகும் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து உங்களுடைய பேத்திக்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் கிடைத்திருக்கின்றது. சிறப்பு சிறப்பு ஐயா. தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் அறிவழகர் மங்கை அவர்கள் தொட்டாம்பாளையம் பழனிசாமி எத்தனை கிராம் அண்ணா என்று ஒரு பதிவு தெரியாது, அவரே சொல்வார். தேன்மொழி அவர்கள் வாங்கக்கா மதிய வணக்கம் என்று பாராட்டி உள்ளார்கள். நம் இயக்குனர் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள் என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர்கள் கொட்டி அழகு, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், ஆரம்பமே அசத்தல், அருமையான துள்ளல், இசைப்பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும் மனதை தொட்ட பாடல் என்றும் எஸ்பிஐ கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு இந்த பாடலுக்கான என்ன அழகு எத்தனை அழகு அந்த பாடலுக்கான ஒரு குறிப்பு நம் கீதநேசன் ஐயா அவர்கள் 2006 கை சேர்ந்தது. அது வந்து அது நான் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும், ஒரு சில நேயர்களுக்கும் தெரியும். அதை பற்றி நான் இப்பொழுது இங்கே விரிவாக சொல்ல விரும்பவில்லை. நன்றி. சிறப்பு அடுத்து தேன்மொழி அவர்கள் கீதநேசன் ஐயா போட்டதற்கு போட்ட பதிவு தாய்மாமன் மோதிரமா அல்ல, இது வேற, அவரையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் தாய்மான் மோதிரமா என்று கேட்டதற்கு என்ன அழகு எத்தனை அழகு என்று அந்த பாடலை குறிப்பிட்டுள்ளார். தேன்மொழி அவர்கள் இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றியும் என்றும் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நன்றி, வாருங்கள். அடுத்து ஒலித்த பாடலுக்கு ஒரு கருத்து நம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் பதிவிட்டுள்ளார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனதிற்கும் ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுது அழகாக இருக்கும். ஆனால் இந்த அழகு என் வாழ்க்கைக்கு சொந்த அழகாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று வர்ணிக்கிறது இந்த பாடல். ஒவ்வொரு மனதிற்கும் ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுது அழகாக இருக்கும். ஆனால் இந்த அழகு என் வாழ்க்கைக்கு சொந்த அழகாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று வர்ணிக்கிறது இந்த பாடல். சூப்பர் சூப்பர் ஐயா. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் எனது தேர்வு பாடல் இதயராகம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மகிழ்ச்சி. சபரி வானொலி நிலையத்திற்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் மனநிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள் நைஸ் சூப்பர் என்றும் மனதேவரும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்களை அறிவழகம் மங்கை கேட்டதற்கு ஒரு கிராம் அறிவழகன் தம்பி ஒரு கிராம் மோதிரம் தானே அறிவிச்சிருக்காங்க. சிறப்பு சிறப்பு சூப்பர். சரி நேயர்களே, அடுத்த பாடலுக்கு செல்வோம். ரோஜா மலரை இந்த படத்திலிருந்து அழகோவியம்
இதோ இந்த பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில்தான். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், பாடலின் ஒரு குறிப்பு. நம் தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். இயற்கையின் அழகு எப்படி கொட்டி கிடந்தாலும் நம் கண்கள் ஒரு சில நேரங்களில் ஓவியங்களை பார்த்து அழகாக ரசிப்பது உண்டு. அந்த ரசிப்பு இந்த அழகான ஓவியமோ என்றும், அழகு என்றும் ஆபத்து என்பார்கள். அது பார்ப்பவர்களின் கண்களுக்கு அழகு என்றுமே அழகுதான் கண்களின் கருவிழிகள் பதில் சொல்லும். சூப்பர் சூப்பர். இயற்கையின் அழகு எப்படி கொட்டி கிடந்தாலும் நம் கண்கள் ஒரு சில நேரங்களில் ஓவியங்களை பார்த்து அழகாக ரசிப்பது உண்டு. அந்த ரசிப்பு இந்த அழகோவியமோ அழகு என்றும் ஆபத்து என்பார்கள். அது பார்ப்பவர்களின் கண்களுக்கு அழகு என்றுமே அழகுதான் கண்களின் கருவிழிகள் பதில் சொல்லும் என்று ஒரு அழகான ஒரு பதிவு ஒலித்த பாடலுக்கு. சூப்பர் சூப்பர், நன்றி சகோதரரே. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், இசைத்தரம் அருமை, பாடல் இனிது நன்றி, பாடல் மிகவும் இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல், மனதை வருடும் கீதங்கள், மகிழ்ச்சி என்றும் எஸ்பிஐ கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. கணபதி நகர், சந்திரமோகன் அவர்கள், அழகான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சுருக்கமாக ஒரு டைப் பண்ணியிருக்கார் தம் சந்திரமோகன் அவர்கள். அடுத்து அறிவழகன் மங்கை அவர், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களக்கா என்றும் இணைந்துள்ளார்கள் நம் நிகழ்ச்சியில். அடுத்து தேன்மொழி அவர்கள், இனிமையான இதமான பாடல் என்றும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், அழகு ஓவியம் அழகாய் காட்சி தருகிறது இதய ராகத்தில், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்களின் தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரனா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:21. அடுத்த பாடலுக்கு செல்வோம். காதலர் தினம் இந்த படத்திலிருந்து என்ன விலை அழகே, இதோ உண்ணிமேனன் குரலில், இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான பாடல் உன்னிமேனன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் ரகுபதி ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள். அறிவழகன் மங்கை போட்ட பதிவு அழகு ஓவியம் அழகாய் காட்சி தருகிறது இதயராகத்தில் என்று போட்டதற்கு அவருடைய ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார் ரகுபதி தம்பி அவர்கள். இப்படியும் அப்படியுமா தலையை ஆட்டி ஆட்டி அசைக்கி கொண்டு பார்த்து கொண்டு அந்த ரதி இவ்வளவு நாளாக எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லையே. சூப்பர் சூப்பர் ரகுபதி தம்பி அவர்களே, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு வாழ்த்துக்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், அனுசுயா அக்கா கண் பார்வை பாதுகாக்கப்படுகிறது யாருக்காக? நம் கணபதி சந்திரமோகன் பதிவுக்காக இந்த பதிவு, பரவாயில்லை. அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிச்சாமி கோயிலா பழனிச்சாமி கோயிலா அம்மாவை விட்டு விடுகிறேன், மன்னியுங்கள் நண்பரே. தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிச்சாமி அவர்கள், காதலன் கண்முன்னே ஆயிரம் அழகையை காட்டினாலும் வாங்க இயலாது, ஆனால் நான் நேசிக்கும் பெண்ணின் முகம் அழகாக இருந்தால் என்ன விலை அழகே என்று மனம் கேட்காமல் கேட்கிறது. ஆஹா, காதலன் கண்முன்னே ஆயிரம் அழகை காட்டினாலும் வாங்க இயலாது, ஆனால் நான் நேசிக்கும் பெண்ணின் முகம் அழகாக இருந்தால் என்ன விலை அழகே என்று மனம் கேட்காமல் கேட்கிறது. இந்த பதிவை கோயில் அம்மாண்ட படிங்க, உங்களுக்கு எப்படி விழுமோ. நன்றி நன்றி. அடுத்து கரு ரகுபதி தம்பியோ, இதோ வந்துட்டேன் என்று கையை அசைக்கி டாட்டா காட்டி கொண்டு நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார். வாருங்கள் தம்பி. அடுத்து தேன்மொழி அவர்கள், என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். இனிமையான பாடல், சிறப்பான பாடல்களை தேர்வு செய்கிறார் சகோதரர் தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிச்சாமி அவர்கள். நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். கணபதி சந்திரமோகன் அவர்கள், இசைத்தரம் குறைவாக உள்ளது அக்கா, தெரியவில்லையே, மூன்று பாடல் எடுத்தேன் அதில் இன்னும் மிக குறைவாக இருந்தது, இது ஓரளவுக்கு அதிகமாக இருந்ததால் இதை நான் பதிவிட்டேன், அடுத்த முறை நான் பார்த்து கொள்கிறேன் பிழையாக இருந்தால், தெரியவில்லையே, நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர், இதயத்தை அள்ளி தூவி இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தி உள்ளார்கள். அடுத்து கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாக்குமார், கேட்க கேட்க ஆனந்தம் மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டி உள்ளார். ரகுபதி தம்பி அவர்கள், சூரிய வம்சத்தில் வாத்து மேய்கிற காட்சி கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு ஒரு புக்கை மறைமுகமாக எடுத்து வருவாங்க அந்த இரண்டு நடிகர்களும், அது அந்த காட்சி அப்படி மறைமுகமாக வந்திருக்காங்க. ஏங்க நீங்கள் நேரவே வரலாம் தம்பி, சிறப்பு சிறப்பு. அறிவகன் மங்கை அவர்கள், அழகான பாடல் அழகு அழகு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு வாங்க அண்ணா, அதுதானே உண்மை. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், முழுசாக நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு வாங்க நான் அழுது கொண்டிருக்கேன், இது ஆனந்த கண்ணீரா அழுவதா தெரியவில்லை, சரி ஏதோ ஒன்று நடக்கட்டும். தேன்மொழி அவர்கள், அழகான அருமையான பாடல் ஆஹா அருமை என்றும் பாடலை தொகுத்து அனுப்பிய தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசும் அளிக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், ஆஹா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், சிறப்பு மிக சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து சத்தம் போடாதே இந்த படத்திலிருந்து அழகு குட்டி செல்லம் சங்கர் மகாதேவன் இசையில் இதோ இந்த அழகான அருமையான பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் பாடலுக்கு உண்டான ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். ஒரு இதயத்திற்கு 1000 சுமைகள் இருந்தாலும் ஒரு மழலையின் ஒரு புன்னகையை உண்டு, அனைத்தும் பறந்து செல்கிறது இதயத்திற்கு, அது அல்லவா அழகு. ஒரு இதயத்திற்கு 1000 சுமைகள் இருந்தாலும் ஒரு மழலையின் ஒரு புன்னகையை கண்டு அனைத்தும் பறந்து செல்கிறது இதயத்திற்கு, அது அல்லவா அழகு. சூப்பர் சூப்பர். ஒரு எந்த எவ்வளோ சண்டை எவ்வளோ கோபமாக இருந்தாலும் ஒரு மழலை சொற்களை கேட்கும் பொழுது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி தான் அந்த குடும்பத்தில். சிறப்பான ஒரு பதிவு, பாடலுக்கேற்ற ஒரு பதிவு, அழகு அருமை சூப்பர். அடுத்து கன்னியாகுமரி இளைஞர் ஜெகதீஷ் அவர்கள் பாடல்களும் அழகாக அருமையான பாடல்களும் அழகு, தங்களின் தொகுப்பும் அழகு, தங்களின் உரை

நடையும் அழகு, நிகழ்ச்சி அழகுக்கு மேல் அழகு, வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், மேச்சேரி. அறிவழகன் மங்கை சின்ன குழந்தையாக சிரித்து கொண்டிருக்க, அவர் இல்லை அவருடைய பாப்பா குட்டி, என்னுடைய பேத்தி தான் அழகாக சிரித்து கொண்டிருக்கின்றார். சிறப்பு சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், அவர்களும் ஒரு குழந்தையாக மாறி ஒரு அழகாக ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த மேச்சேரி அறிவழகன் மங்கை ஹாப்பி டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் தேங்க்யூ என்றும், மலர் தூவி இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்றும் ஒரு சின்ன குழந்தையாக சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார், சிறப்பு. அசத்தல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார். ஒலித்த பாடலுக்கு ரகுபதி தம்பி அழகாக ஒரு நடனத்துடன் குழந்தையாக மாறி ஆடிக்கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டி இழுத்துக்கொண்டு செல்கிறார் எங்குன்னு என்று தெரியவில்லையே, விற்பதற்கா இல்லை காவு கொடுப்பதற்கா தெரியவில்லை, அவருக்கு தான் தெரியும். கட்ட பஞ்சாயத்தில் கொடுத்த ஒரு அன்பளிப்பு போல அந்த ஆட்டுக்குட்டி. சூப்பர், வைத்துக் கொள்ளுங்கள். ரகுபதி தம்பி அவர்கள், என்ன பார்வை இது, இந்த பார்வை இதுவோ ஒரு பார்வை, எனக்கு புரியவில்லை அந்த பார்வையை பற்றி, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் ஒரு போஸ்டரை தமிழ்நாடு அரசு அந்த போஸ்டரை போட்டுள்ளார், நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டி இதைங்கணிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு சும்மா அதிர்வதில்லை என்று பாராட்டியுள்ளார் பாடலுக்கு. ரகுபதி தம்பி அவர்கள், இது என்ன டான்ஸ்னு தெரியவில்லையே, இதுதான் குட்டி டான்ஸா மொட்டை டான்ஸு, கண்ணாடியை போட்டுக்கொண்டு மொட்டை டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு. தொட்டாபாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், சுமையோடு சுகம் சேர்ப்பதுதான் மழலையின் அழுகையும் சிரிப்பும், சூப்பர் அருமை, இதுதான் உண்மை. அறிவழகன் மங்கை அவர்கள், பழனிசாமி அண்ணா வீட்டில் இரண்டு அழகு குட்டி செல்லம் உள்ளது, ஆமாம் அதில் தான் ஒரு குட்டி செல்லத்துக்கு இன்று தாய்மாமன் சீர் கிடைத்தது, சிறப்பு. அடுத்து நம் கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், இன்றைய இதயராகம் நிகழ்ச்சியில் அழகு என தொடங்கும் பாடல்கள் பிற்பகல் 3 மணியிலிருந்து தொடங்குகின்ற ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒரு போஸ்டரை போட்டுள்ளார், நன்றி நன்றி தம்பி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவு கைத்தட்டி பாராட்டி உள்ளார்கள், சிறப்பு. கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், அழகான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர், கடவுள் போல் கவலைகள் இல்லாதவன் யார் என்று, கடவுளுக்கும் ஒரு கவலை உண்டு தம்பி, அந்த கடவுளை கேட்டால்தான் தெரியும், அவருக்கும் ஒரு குடும்பம் உண்டு ஒரு கவலையும் உண்டு, சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், பாடல் தேர்வு மிகவும் அருமை, பாடல்களை தேர்வு செய்த கோகிலா பழனிசாமி அவர்களுக்கும் நன்றிகள் ஐயா, பாடலை தொகுத்து வழங்கும் அனுசுயாமயம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள், பல பல வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தொட்டாம்பாளையம் பழனிசாமி கோகிலா பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவு, இதை நான் உணர்கிறேன், ஒரு இதயத்துக்கு 1000 சுமைகள் இருந்தாலும் ஒரு மழலின் ஒரு புன்னகை, அந்த பதிவுக்காக. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், மங்கை அறிவழகன் மங்கை போட்ட பதிவு, உண்மையை தான் சொன்னேன், ஆமாம் இதுதான் உண்மை. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் வீட்டில் 2 பேத்திகள் இருக்கிறார்கள், மகள் வழியும் மகன் வழியும், 2 எனக்கு ஆனந்தம். எங்கள் வீட்டில் 2 பேத்திகள் இருக்கின்றார்கள், மகள் வழியாகவும் மகன் வழியாகவும், 2 எனக்கு ஆனந்தம் என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். டிசம்பர் பூக்கள் இந்த படத்தில் இருந்து அழகாக சிரித்தது அந்த நிலவு, பி ஜெயச்சந்திரன், ஜானகி அம்மா குரலில். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். ஜெயச்சந்திரன் ஜானகியம்மா குரலில் பாடல் ஒலித்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ஒலித்த பாடலுக்கு தொட்டாப்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள். கண்ணே காதலி, நீ ஏன் அருகாமையில் இருந்தால் வானத்தில் இருக்கும் சந்திரன் கூட என் கண்களுக்கு சிரிப்பதைப் போலவே தெரிகிறது. காரணம், என் இதயத்தில் நீ இருப்பதால் என்னவோ. கண்ணே என் காதலி, கண்ணே காதலி, நீ என் அருகாமையில் இருந்தால் வானத்தில் இருக்கும் சந்திரன் கூட என் கண்களுக்கு சிரிப்பதைப் போலவே தெரிகிறது. காரணம், என் இதயத்தில் நீ இருப்பதால் என்னவோ. அழகான ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டு அழகாக குதித்து கொண்டு மயிலும் ஒயிலாட்டமாக ஆடிக்கொண்டும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நம் கரூர் ரகுபதி தம்பி அவர்கள், சிறப்பு. அடுத்து அறிவழகன் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான ஒரு நிலவை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சூப்பர் சூப்பர். நிலவு என்று சொல்வதை விட அழகாக சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் சொல்லுவேன். நிலவை போல ஒரு போஸ்டர் போட்டு அதில் அழகாக சிரித்து கொண்டிருக்கின்றார்கள், அழகு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள் எத்தனை அழகாக நிலவு சிரித்தாலும் மழலையோடு சேர்ந்து சிரித்தார் நிலவும் அழகுதான், சூப்பர். அதுதான் உண்மை. நிலவுக்கு ஒப்பாக ஒரு பெண்ணையும் குறிப்பிடுவார்கள், ஒரு குழந்தையும் குறிப்பிடுவார்கள், சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், ஆகா அருமை இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். கரூர் ரகுபதி தம்பி அவர்கள் இசைதரம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் போட்ட பதிவுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அம்மா என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து சென்னை அம்பத்தூரை சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அனலாக கொதித்த மனதில் இளவேனில் காலமாக வந்த அந்த நிலவு அழகாக சிரித்ததோ, அருமையான பாடல் தேர்வு சூப்பர் என்று இதையணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார், நன்றி. அடுத்து கன்னியாகுமரி இளைஞர் ஜெகதீஷ் அவர்கள் சூப்பர் சூப்பர் ஒலித்த பாடலுக்கு அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு இன்று ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்களுடைய தொகுப்பில் தான் அழகு என்ற சொற்களில் வரும் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம், மனோகரன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:50. அடுத்த பாடலுக்கு செல்வோம். பாட்ஷா இந்த படத்திலிருந்து அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு. இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ராம்மா குரல். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அருமையான அழகான பாடல், அழகு அழகு என்று ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராம்மா குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். பாடலுக்கு உண்டான ஒரு குறிப்பு: காதலியின் மனதில் காதலன் ஆழம் பதிந்துவிட்டால் போதும், காதலன் நடப்பில் காதலியின் மனதில் காதலன் ஆழம் பதிந்துவிட்டால் போதும், காதலன் நடப்பதில் ஒரு அழகாகத்தான் தெரிகிறது என் கண்களுக்கு. ஆஹா, என்ன ஒரு அருமையான ஒரு தகவல் பாருங்க. காதலியின் மனதில் காதலன் ஆழம் பதிந்துவிட்டால் போதும், காதலன் நடப்பதில் ஒரு அழகாகத்தான் தெரிகிறது என் கண்களுக்கு. அந்த அளவுக்கா? அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள், ரஜினி கண்முன் கொண்டு வந்து சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், இந்த பாடலை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். இன்னும் இருக்குது, இன்னும் எதிர்பார்க்காத பாடலும் இருக்குது நம் நிகழ்ச்சியில், கேளுங்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அழகு காணும் அனைத்தும் அழகுதான், இயற்கை யானை மலை நதி அருவி என கொட்டி கிடக்கும் அனைத்தும் அழகுதான், அன்பு இரக்கம் பணிவு அடக்கம் எளிமை நிறைந்த மனிதர்களுக்கு அழகுதான், புறம் அழகெல்லாம் அழகில்லை அக அழகே அழகு என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சகோதரி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், என்னவோ ஒரு பார்வை, இது என்ன பார்வை என்று எனக்கு தெரியவில்லை, போகட்டு விட்டு விடுவோம். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், தாய் தந்தையருக்கு நடுவில் நாம் பெற்று மழலையை இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு நடக்கும்போது ஒரு அழகு, தேடினாலும் கிடைக்காத அளவு, போடி கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அழகு. தாய் தந்தையருக்கு நடுவில் நாம் பெற்று மகளை இரண்டு மழலைகளை கைகளை பிடித்து கொண்டு நடக்கும்போது ஒரு அழகு, தேடினாலும் கிடைக்காத அளவு கொட்டி கிடைக்கும் கோடி கொட்டி கிடைக்கும். என்ன எனக்கு போடின்னு போட்டிருக்காரு, அது கோடியா? ரைட் ரைட். தாய் தந்தையருக்கு நடுவில் நாம் பெற்று மழலையை இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு நடக்கும்போது ஒரு அழகு, தேடினாலும் கிடைக்காத அளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அழகு. தாய் தந்தையின் நடுவில் இரண்டு கைகளை தூக்கி நடந்து செல்லும் மழலையின் அழகு, மகிழ்வான அழகு, இதுவும் ஒரு காதல் வகையானது, அன்பு என்றது காதல். சூப்பர் சூப்பர் ஐயா, ஒரு எழுத்து பிழையாக வந்துவிட்டது, பரவாயில்லை, நான் இரண்டு முறையும் அதை சேர்த்துப்படுத்திவிட்டேன், மன்னியுங்கள். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், சிறப்பு என்று அது சூப்பர் ஸ்டார் கண்ணாடி. ஓ, சூப்பர் ஸ்டார் கண்ணாடி, அது பரவாயில்ல பரவாயில்ல, நானும் கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணேன், கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்த பிறகு. என்னையும் அப்படி தான் சொன்னாங்க, இது வேறு மாதிரி சொன்னாங்க, கலைஞரோட கண்ணாடி அப்படின்னு சொன்னாங்க. சிறப்பு சிறப்பு சகோதரரே. அடுத்த பாடலுக்கு வருவோம். கண்ணு பட போகுதையா, இந்த படத்திலிருந்து மூக்குத்தி முத்தழகு, இதோ ஹரிஹரன் குரலில் இந்த பாடல்.

ஒரு அசத்தலான அழகான பாடல் ஹரிஹரன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் பாடலுக்கு உண்டான ஒரு குறிப்பு. பெண்ணிற்கு அழகு மூக்குத்தி, நிலவுக்கு அழகு பௌர்ணமி, பெண்ணும் அழகுதான் நிலவும் அழகுதான், பாடலில் வரும் வரிகளும் கேட்க அழகுதான் என்று ஒரு குறிப்பு, அழகான குறிப்பு. நன்றி நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், இதயராகத்துக்கும் எனக்கும் ராசி இல்லையோ தெரியவில்லை, முழுமையாக பாடல்களை ரசித்து கேட்க முடியவில்லை, மூக்குத்தி முத்தழகு மூன்றாம் பிறை பொட்டழகு அருமையான பாடலில் இணைகிறேன் என்று பாராட்டியுள்ளார்கள், இணைந்து உள்ளார்கள். எதுக்கு என்று தெரியவில்லை. அறிவழகன் மங்கை அவர்கள் மூன்றாம் பிறையை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அதுக்கு அழகு அழகு என்று அருமையான பாடலை தேர்வு செய்திருக்கிறார் தொட்டாம்பாளையம் சகோதரர் என்று ஒரு பதிவு. தேன்மொழி அவர்கள், கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் அழகான பாடல் என்றும் பதிவிட்டுள்ளார். நான் எதற்கு என்று கேட்டிருந்தேன் நம் தேன்மொழியை, என் மகனிடம் தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தேன் என்று சொன்னார். அப்போ அவ்வளவுதானே மகனுடன் பேசுவது, அதுவும் ஒரு அழகுதானே. அதோ பாருங்கள், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களே அந்த பதிவை போட்டு விட்டார்கள். நான் சொல்வதற்கு முன்பாகவே போட்டு இருக்கின்றார்கள். இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் நானும் இயங்கி கொண்டு தான் இருக்கின்றேன் என் மகனுடன் வாரத்தில் ஒரு நாள் பேச வேண்டும் என்று. ஆனால் அவர் என்னுடன் பேசுவதை விரும்பவில்லை. சரி, நான் கற்பனையிலே அவருடன் பேசிக்கொண்டு என் காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவுதான், அப்படி தான் போக வேண்டும். சிலருடைய வாழ்க்கை அப்படி, சிலருடைய வாழ்க்கை இப்படி. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், இன்பம் துன்பம் எல்லாம் தான் வாழ்க்கை. சரி, அது போகட்டும், நம் நிகழ்ச்சிக்கு வருவோம். அகில ஸ்ரீதர் அவர்கள், பொள்ளாச்சி மண்ணில் விளைந்த நெல்லுமணி அழகு, அழகான பாடல் பதிவு. ஆம், அழகான ஒரு பாடல் தான். விஜயகாந்த் நடித்திருப்பார் அதில், சூப்பர். லக்ஷ்மியும் சிவகுமார் என்று நினைக்கிறேன் அவர்களுக்கு தந்தை தாயாக நடித்திருப்பார். அருமையான படம் அது, பார்த்தவர்களுக்கு தெரியும், சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அற்புதம், சூப்பர் என்றும். அடுத்து தேன்மொழி அவர்கள், அடடா இப்படி அசத்துறீங்களே அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மாணவர்களுடன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களின் தொகுப்பில் தான் அழகு அழகு என்ற ஒரு அசத்தலான பாடல் அழகாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. நம் நிகழ்ச்சியில் நாம் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். ராஜகுமாரன் இந்த படத்திலிருந்து என்னவென்று சொல்வதம்மா, இதோ என்னவென்று சொல்வார்கள் என்று தெரியவில்லை. இதே பாடல் வரிகளில் கேட்போம். எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் இதோ இந்த அழகான பாடலை கேட்டு ரசிப்போம். ராஜகுமாரன் படத்திலிருந்து என்னவென்று சொல்வதம்மா, அந்த வஞ்சிகள் என்று வரும் அந்த பாடல்.

0: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

அழகான அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், எஸ்பி பாலசுப்பிரமணியம் கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிறப்பு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களே, மனிதனுக்கு காதல் என்று வந்துவிட்டால் அது போதையாக மாறி விடுகிறது. ஏனென்றால் உலகத்தை மறந்து விடுகிறார்கள், நேசிக்கும் பெண்ணை மட்டும் நினைவில் வைத்திருக்கின்றார்கள். காதல் என்றாலே அழகுதானே. சிறப்பு சிறப்பையா, சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள் செம சூப்பர், இதை இணைந்த வாழ்த்துக்கள் என்றும் அருமையான பாடல் தேர்வு என்று கைகூப்பி வணங்கி உள்ளார்கள் பாடலுக்கும் நிகழ்ச்சிக்கு, சூப்பர். அடுத்து கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், அழகான பாடல். ஏன் தம்பி நீங்களும் டைப் பண்ணலாமே, அக்கா கண்களுக்கு வழி விடுகிறீர்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் டைப் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுற வாசிப்பேன், நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி, ஒரு அழகான ஒரு பெண்ணை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அந்த படத்தில் நடித்தவரா என்று தெரியவில்லை, ஆனால் பிரபு நடித்திருப்பார் மீனாவா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை, பாடல் எடுக்கும் பொழுது நான் கவனிக்கவில்லை, சூப்பர் சூப்பர். அடுத்து சூப்பர் சாங் என்றும் மிக இனிமை இந்த பாடல், இதை இணைந்த வாழ்த்துக்கள் என்றும் எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார், நன்றி. அடுத்து கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் அவர்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர் பாடல் ஒலித்ததற்கு அழகான ஒரு பதிவு, சூப்பர் ஐயா, நன்றிகள் நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்து அத்துணை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து அன்னமிட்டக்கை இந்த படத்தில் அழகுக்கு மறுபெயர் கண்ணா, தெரியவில்லையே மறுபெயர் கண்ணாவா காதலனா என்று தெரியவில்லையே அழகுக்கு. இதோ டி எம் சவுந்தரராஜன் ஜானகி அம்மா குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: அழகான அருமையான பாடல். டி எம் சவுந்தரராஜன், ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்கள் இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு, ராஜகுமாரன் இந்த படத்தில் ஒலித்த பாடலுக்கு அகில ஸ்ரீதர் அவர்கள் வஞ்சியின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. தேன்நிலா வான்நிலா காதல் கனைவீசி தென்றலுடன் பேசுவாளோ, ராஜாவின் தோல் சேர துடிப்பாளோ என்று ஒரு அழகான ஒரு பதிவு. நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அடடா இப்படி அசத்துறீங்க, பேஷ் பேஷ் என்று கண்முன் கொண்டு வந்துள்ளார் எம்ஜிஆர் அவர்களை. மிக்க நன்றி, ஆகா அருமை என்று பாராட்டியுள்ளார் அகில ஸ்ரீதர். இப்பொழுது ஒலித்த பாடல்கள் மொத்தத்தில் இதயராகவே அழகுக்கு அழகுதான் சேர்ந்தன. அழகான பாடல்கள், இதயணைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று பாராட்டியுள்ளார்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். காதலி அருகாமையில் இருந்தால் காதலனுக்கு காண்பதெல்லாம் அழகுதானே? ஆம், மலர்ந்த பூக்களும் தானே, வண்டுகள் கூட வட்டமிடும். காதலி அருகாமையில் இருந்தால் காதலனுக்கு காண்பதெல்லாம் அழகுதானே? ஆம், மலர்ந்த பூக்களும் தானே, வண்டுகள் கூட வட்டமிடும் என்ற ஒரு சிறப்பான ஒரு பதிவு. பாடலுக்கேற்ற ஒரு அழகான ஒரு குறிப்பு. தேன்மொழி அவர்கள் மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் சொன்னது சரிதானா? என்ன சொன்னேன்னு தெரியவில்லையே. சரி, அழகான ஒரு பதிவு. தேன்மொழி அவர்கள் இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்றும் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு அழகுக்கு மறுபெயர் பெண்ணா, சிறப்பான பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஜானகி குரலில் பாடல் அசத்தல். தலைவர் பாடலை சிறப்பாக தேர்வு செய்த சகோதரர் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள். தலைவர் பாடல் என்றுமே அசத்தல் பாடல்கள்தான், புத்துணர்வை உற்சாகத்தையும் கொடுக்கும் கூடிய பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியில் ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வாங்க, வணக்கம்.
1: பாடல்களை அள்ளி அள்ளி நமது சவரி அள்ளி அழகான கவிதையோடு இனிமையாக கோகிலா பழனிசாமி அவர்கள் சிறப்பான முறையில் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடல்களும் மிக அழகான பாடல்கள். அழகு குறித்து வர்ணனையும் அவரின் பாடல்களும் இனிமையான கவிதைகளும் மிகவும் சிறப்பாக உள்ளது. அதை சிறப்பாக எடுத்து வழங்கும் ஒவ்வொருக்கும் அதற்கு நமது நண்பர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டு உங்களின் பாடல்கள் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை என் சார்பாகவும் என் சகோதரிகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி.
1: கோவை ராஜேஷ்.
0: நன்றி நன்றி சகோதரரே, நன்றி. என்ன நேயர்களே,
1: எப்படி அவர மாதிரியே பேசிட்டோம்ல, சொல்லிட்டோம்ல.
0: நேத்து கலைஞர் மேல பேசுறீங்க, இன்று கோகிலா பழனிசாமி, நாளை
1: கோகிலா பழனிசாமி. சகோதரருக்கு தெரிஞ்சுக்கணும், நல்ல கவிதைகள்லாம் கேட்டா கவிதை கூட கவிதை பாடும். அவரோட கவிதை எல்லாம் கேட்டா கவிதை கூட கவிதை பாடுங்கிறனாலதான் நாங்களாம் இதெல்லாம் சொல்லுங்க.
0: ஐயோ ஐயோ, அதற்கும் யோகம் உண்டு ராஜேஷ். அந்த கழுதை என்று சொன்னீர்களே, அதற்கும் ஒரு யோகம் உண்டு தெரியுமா? பழமொழி, என்னை பாருங்கள் யோகம் உண்டுன்னு ஒரு போர்டு இருக்கும்.
1: சபரி வானொலியில காட்சியிலே வரும் கீதம் வழங்குறதுக்கு யோகம்.
0: அதற்கு அதற்கு இல்லை, கழுதைக்கும் அது சொன்னீங்களே கீதம் உண்டு, அதுக்கு கழுதைக்கும் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. என்னை பாருங்கள் யோகம் உண்டுன்னு அந்த கழுதை பொம்மையை போட்டு வீட்டிற்கு முன்போ இல்லை கடைக்கு முன்போ ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, என்னை பாருங்கள் யோகம் வரும் என்று. அதுக்கும் யோகம் தான், அதை பார்த்தாலும் மனிதர்களுக்கு யோகம் தான். அதை வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து கீழ்த்தரமாக சொல்லாதீங்க. நன்றி நன்றி சகோதரரே, நன்றி நன்றிமா, நன்றி நன்றி. என்ன நேயர்களே, அழகான அருமையான ஒரு வாழ்த்தி சென்றார் நம் நிகழ்ச்சியை பற்றி நம் கோவை ராஜேஷ் தம்பி அவர்கள். அடுத்த பாடலுக்கு வருவதற்கு வருவோம். நெஞ்சம் மறப்பதில்லை இந்த படத்திலிருந்து அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை. அது உண்மைதானே, அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, அழகுக்கும் ஜாதி இல்லை, மலருக்கும் ஜாதி இல்லை. இதோ பி வி ஸ்ரீனிவாஸ் ஜானகி அம்மா குரல் இந்த பாடல்.

என்ன ஒரு அழகான அருமையான பாடல். இந்த படம் எனக்கு மிகவும் பிடித்த படம். இதில் வரும் பாடல்கள் இன்னும் சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், நன்றி ராஜேஷ். நன்றி ராஜேஷ் சகோதரரே, நேற்று பேசிய வசனத்தை நான் கேட்கவில்லை, இன்றும் அருமையாக பேசுகிறார் சகோதரர். நன்றி நன்றி சகோ அப்படி என்று ஒரு பாராட்டி உள்ளார்கள். நேற்று அழகாக பேசினார், இன்னும் அழகாக, இன்றும் அதே போல தான் பேசுவார். நாளை எப்படி பேசுவார் என்று தெரியவில்லை. நாளை வரும் நிகழ்ச்சியில் பார்ப்போம், எதிர்பார்ப்போம். அடுத்து தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள், ராஜேஷ் சகோதரருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என்று பாராட்டி உள்ளார்கள் ராஜேஷ் சகோதரருக்கு. அடுத்து ஒலித்த பாடலுக்கு தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள், அழகு என்றும் சொல்லுக்கு ஜாதி இல்லை, மலர்கள் என்று சொல்லுக்கு ஜாதிகள் உண்டு. ஏன் ஜாதி மல்லி என்று உள்ளதல்லவா, காதலனும் காதலியும் நினைத்துவிட்டால் காகிதம் கூட அழகுதானே கவிதை எழுதுவதற்கு. சூப்பர் சூப்பர், சூப்பரான பதிவையா. இப்படியே நம் நிகழ்ச்சி நடந்தால் இன்னும் மெருகேறும் என்று நான் நினைக்கிறேன்.

0: என்ன நேயர்களே, மற்றொரு சகோதரர் நம் நிகழ்ச்சியை பற்றி உரையாட வந்திருக்கின்றார் தொலைபேசி வழியாக. இதோ அவரிடம் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒளியாய் கலந்து நிற்பதன் காட்சி சபரி இணைய வானொலியில் இந்த மாலை பொழுதில் இதய ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியின் தங்களின் அழகான தொகுப்பை அதற்கு சாட்சி.
0: நன்றி, நன்றிகள் ஐயா.
1: அருமையான பாடலுமா. அதாவது புது பாடலாக இருந்தாலும் கூட அந்த அழகுங்கிற அந்த தலைப்போடு அந்த பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நமக்கு அழகுக்கு மேல் அழகு சேர்த்து கொண்டிருக்கு
0: என்று
1: தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அற்புதமான பாடல்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அருமையான பாடல்களை தந்த அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. அம்மா அம்மா அம்மா என்று சொல்லுவதே சகோதரி என்று சொல்லுங்கள்.
1: இல்ல இல்ல, என்னவா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. என்னுடைய அந்த வார்த்தையில வந்து எனக்கு உள்ளத்துல இருக்கதான் உதட்டு வழியா வரும். நான் சின்ன குழந்தையா இருந்தா கூட அம்மானதான் கூட்டி பழகிவிட்டேன்.
0: சரிங்க.
1: சகோதரிங்கிறத விட எனக்கு வந்து சின்ன குழந்தையா இருந்தா கூட அம்மா உட்காருமா, மாமா இங்க உட்காரு, எல்லாருமே நான் அப்படி சொல்லி பழகிட்டேன். நல்லதும் கூட.
0: என்னன்னா
1: அதனால அம்மான்னு சொல்லி பழகிட்டேன். அது அந்த கலாச்சாரம் நம்மளுடைய தொடரட்டும், அதை மாத்த வேண்டாம். அந்த அம்மாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகளோடு ஒவ்வொரு பாடலையும் கேட்டு அவ

0: எனக்கு தெரிஞ்சு எந்த வானொலியில
1: நன்றி.
0: அவ்வளவு அந்த குவாலிட்டி, அதாவது இசை தரம், சில உறவுகள் பதிவு போடும் இசை தரம் நன்றாக இருந்தது, அவ்வளவு அருமையா இருக்கும்
1: நன்றி
0: பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
1: நன்றி, நன்றிகள் ஐயா, வாழ்த்தியதுக்கு மிக்க மிக்க நன்றி, தலை வணங்குகிறேன் ஐயா.
0: நன்றிம்மா, நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றிகள் ஐயா, நன்றி, நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியில் அழகாக நம் கும்ப சாரி கன்னியாகுமரி இரணியன் ஐயா அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள் உரையாடி சென்றால் நம் நிகழ்ச்சியை பற்றி சிறப்பு சிறப்பு. அவர்களுக்கும் நம் சினம் கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, இயக்குனர் சார்பாகவும், வானொலி இயக்குனர் சார்பாகவும், நேயர்கள் சார்பாகவும், அறிவிப்பாளர் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவருக்கு சிறப்பு. அடுத்து பாடலுக்கு வருவோம். பதிவை ஒன்று படிக்கவில்லை, அதை வாசித்துவிட்டு நம் நிகழ்ச்சிக்குள் வருவோம். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பழமையான பாடல்கள் என்றும் இனிமை பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர், இதயராகம் என்றாலே அழகு அழகுதான், அழகு சேர்க்கும் வண்ணம் அழகான பாடல்களை அழகு என்ற தலைப்பில் பாடல்களை அழகுடன் தேர்வு செய்த சகோதரர் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அழகான பாடல்கள் அழகுடன் தொகுத்து வழங்கிய நமது அருமை அறிவிப்பாளர் அனுசியாக்கா அவர்களுக்கும் நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். இதயம் ராகம் மொத்தத்தில் அழகோ அழகு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், இதயங்கிணைந்த வாழ்த்துக்கள், சூப்பர் கிரேட் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் சூப்பர் என்றும், பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், அழகே உன்னை ஆராதனை செய்கிறேன், இந்த பாடல் இருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும், இனிமையான பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். பொருத்தமாகத்தான் இருக்கும், ஆனால் நேரம் கடந்துவிடும், இப்பொழுது அந்த பாடல் வலம் வராது. இவருடைய தொகுப்பிலே மற்றொரு நிகழ்ச்சியில் இதே பாடல் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள், நம் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் உரையாடியதற்கு, ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சம் நெஞ்சில் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்களும், இரண்டு ஜெகதீஷ் ஐயா அழகாக அருமையாக சிறப்பாக பேசினார், நன்றி அவருக்கும் என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்த பாடல் என் மகன். இந்த படத்திலிருந்து பொண்ணுக்கென்ன அழகு, பூவுக்கென்ன, பூவுக்கென்ன வரும், பூவுக்கும் பூவும் ஒரு அழகுதான் மென்மையானது. இதோ டி எம் சௌந்தரராஜன், சுசிலாமா குரல். இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. டி எம் சவுந்தரராஜன் சுசிலாமா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், மனதில் காதல் என்று அரும்பு பூத்து விட்டால் தான் நேசிக்கும் காதலி வந்தாலே போதும், பரவாயில்லை அந்த பெண்ணின் அழகு கண்ணில் தெரிகிறது. ஆஹா, மனதில் காதல் என்று அரும்பு பூத்து விட்டால் தான் நேசிக்கும் காதலி வந்தாலே போதும், பரவாயில்லை அந்த பெண்ணின் அழகு கண்ணில் தெரிகிறது என்று இந்த பாடலுடைய குறிப்பை தந்துள்ளார். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி, பொண்ணுக்கென்ன அழகு, பூவுக்கென்ன பெருமை, அழகான அருமையான பாடல் தேர்வு, சிறப்பு சிறப்பு சூப்பர் என்னும் பாராட்டியுள்ளார். தேன்மொழி அவர்கள், மகிழ்வும் அன்பும் நன்றியும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். கன்னியாகுமரி இரண்யர் அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள், சூப்பர் சூப்பர் சாங் என்று பாராட்டியுள்ளார்கள். கணபதி நகர் சந்திரமோகன் அவர், அழகான பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு பாடலை தொகுத்து அனுப்பிய நண்பருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ, வணக்கம். வாங்கம்மா, வாங்க. நல்லா இருக்க, நீ அழகா இருக்க, இன்று அழகா இருக்க, இத்தனை நாள் எப்படியோ.
1: மீனாட்சி அம்மன் அழகையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: கண்டிப்பா. ஆ, சூப்பர் சூப்பர்.
1: எங்க சிஎம் அங்கதான் இருக்காரு.
0: ஆஹா,
1: நன்றி
0: சகோதரர். உங்களுடைய பாடல் தானே
1: நேயர்கள் வந்து என்னுடைய பாடலை கேட்டு பதிவிட்டதுக்கு அவங்களுக்கு என் நெஞ்ச சிறந்த நன்றிகள்.
0: நன்றி
1: ராஜேஷ் அண்ணாவுக்கும், அப்புறம் நம்ம இரணியன் ஜெகதீஷ் அண்ணாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த
0: நன்றி. நன்றி.
1: அழைப்புல வந்து வாழ்த்து சொன்னாங்க.
0: கண்டிப்பா, அவரு எல்லா நிகழ்ச்சிக்குமே ராஜேஷ் வந்துருவாரு. நான் கூப்பிட வேண்டியதே இல்லை, அவரே வந்துருவார்.
1: அவங்க வந்திருந்தாலும் அது ஒரு அழகுதானே.
0: ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர், நான் அவங்க பேரை வாசிக்கும் பொழுது ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பு ஒரு சொல் வந்தது, அவர்களையெல்லாம் கேட்கிறார்களா இல்லையா, அவர்களை பெயரை வாசிக்கின்றார்களே என்று ஒரு சொல் வந்தது. ஆகையால் அதற்கு முன்பாகவே அவங்க வந்து லைனில் வந்து பேசிடுவாங்க. லைன் அவங்களே பிடிச்சிடுவாங்க. மனோகர் அண்ணாவும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்க. ஆகையால் தான் அந்த நம்ம பாடல் பதிவு போடுற நேயர்களுக்கு சந்தேகம் இல்லாத போகட்டும்ன்றதுக்காகவே அவர்களுக்கு லைன் கொடுத்து அவங்க பேசுறாங்க. ஆமா,
1: அதுவும் ஒரு அழகுதான்.
0: ஆமா, ஏன்னா வந்து அவங்க பாட்டு கேட்கறாங்களா இல்லையா, அவங்களுடைய பெயரும் வாசிக்கிறார்களே அப்படின்ற ஒரு சொல் வந்தது. அதற்கு தான் இந்த ஒரு முடிவு எடுத்தது. அவர்களே வந்து லைனை பிடிச்சி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றி சகோதரரே. நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். சிவகாமியின் செல்வம் இந்த படத்தில் இருந்து எத்தனை அழகு, எத்தனை அழகு, எப்படி இருக்கும், அழகுதான். சிரித்தாலும் அழகுதான், அழுதாலும் அழகுதான், நடந்தாலும் அழகுதான். தூங்கிக்கொண்டே இருக்கும் ஒரு உருவத்தை பார்த்து நாம் ரசித்தாலும் அதுவும் அழகுதான், தூக்கத்தில்
1: அழகுதான்,
0: கல்லும் கனியும் அழகுதான். எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் சகோதரரே.
1: நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சகோதரி. நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். சிவகாமியின் செல்வன் இந்த படத்திலிருந்து எத்தனை அழகு, எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் எத்தனையோ அழகு, அழகு அழகு என்று இவ்வளவு நேரமாக 3 மணியிலிருந்து 4:50 மணிக்கு முடியுமோ, 55 மணிக்கு முடியுன்ற பார்க்க, 4:55 நிமிடத்திற்கு தான் முடியும். இந்த அழகு அழகு என்ற சொற்களில் நம் இதயராக நிகழ்ச்சியில் அழகாக ஒலித்து சென்றது. இதோ நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நேயர்களே.
2: காதல் இல்லாம காவியம் ஏது, விரல் மீட்டினால்தானே வினையிலே ஓசி வரும், மேகங்கள் மோதினால்தானே மழை வரும். அன்பே, அமுதே, ஆரணங்கு பாவையே, என் அழகு பொக்கிஷன், நீ வானத்து முழுநிலவோ வார்த்தெடுத்த தங்கச்சிலையோ மீனொத்த விழியோ மின்கூந்தல் நதியோ தேனொத்த இதழோ திகட்டாத கனியோ காணத்து குயிலோ கண்ணே நீ மயிலோ எத்தனை அழகு எத்தனை அழகு.

என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா குரலில் ஒலித்து சென்றது. எல்லார் இதயத்தையும் தட்டி பறித்து விட்டு சென்றத அழகாக பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். தேன்மொழி அவர்கள், எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எஸ்பிபி இளமையான குரலில் பாடல். அழகு நிறைவு பாடல், அழகோ அழகு, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். மிக இனிமை இந்த பாடல் என்றும் எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். நன்றி. அடுத்து பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரர் தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள். சபரி இணையதள வானொலியில் விஜய இதயராகம் நிகழ்ச்சியில் எனது விருப்பம் அரங்கேற்றிய நேயர்களுக்கு மகிழ்வித்து நானும் மகிழ்வித்து அழகான பாடல்களை செவிக்கு குளிராக அனுப்பி வைத்த சபரி வானொலி நிலையத்தாருக்கும் அன்பு அறிவிப்பாளர் அனுசியம்மா அவர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர் மக்களுக்கும் இரண்ய ஜெகதீஷ் அவர்களுக்கும் கோவை ராஜேஷ் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு இதயராகத்தில் இது போன்ற ஒரு படைப்பை தர ஆவலாக காத்திருக்கிறேன். தொடரும் சபரி வானொலி நிகழ்ச்சியும் என் வாழ்வும் என்றும் நன்றியுடன் சபரி வானொலிக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள், நன்றிகள், நன்றிகள், நன்றிகள் ஐயா. நன்றி, நன்றி. சூப்பர், சூப்பர். உங்கள் இந்த பதிவுக்கு எப்படி என்று நன்றி சொல்லு. நன்றி சொன்னால் அது வேறு விதமாக ஆகிவிடும். நம் நிகழ்ச்சி, நம் அன்பு, நம்ம பாசம், நம்மளுடைய இதயராகம் தொடரும் என்பதை தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதுவரை நம் சபரி வானொலியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களுடைய தொகுப்பில் அழகு என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும், நில இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா, மற்றும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 8:17. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு மகிழ 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் ஒரு நேயர் சொந்தம் எனக்கு ஒரு பாடலை தாருங்கள் என்று இணைந்துள்ளது. வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம்.
1: வாருங்கள். நான் வந்து கோவை மாவட்டம் சின்னத்தடகம் காலையினூர் சிற்றூரிலிருந்து மார் ராஜேந்திரன் அழைக்கிறேன். ஐயா
0: வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, நலமாக இருக்கிறோம். மகிழ்ச்சி.
1: நன்றி
0: ஐயா. உங்கள் விருப்ப பாடல்கள் எல்லாம் கூறுங்கள் ஐயா.
1: என்னுடைய பாடல்கள் ஐயா நிறைய இருக்கிறது ஐயா. முதல் பாடல் வந்து மனிதனும் தெய்வமாகலாம். அதுல வாழ்க்கையே போதை நாடகம் ஐயா.
0: கேட்டு மகிழ்வோம். இதோ
1: சரிங்க.
0: கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் மருத ராஜேந்திரன் ஐயாரின் விருப்பத்திற்காக

அழகாக ஒளிச்சென்றது அட்டகாசமான ஒரு பாடல். வாழ்க்கையே காதல் நாடகம் என்று கோவை சின்னத்தடாகும் காலையினூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் கோவை மாவட்டம் சென்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயா நிறுவனத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா, நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் இணைவது எம் மருதாசலம் ஐயா, காலையினூர் கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் பகுதியில் காலையினூரில் இருந்து.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இனப்பிலிருந்து நன்றி கூறுங்கள் ஐயா. உங்கள் விருப்ப பாடல்
1: ஐயா? என்னுடைய பாடல் வந்து உலக மாயூரம் சொல்லட்டுமே.
0: அட்டகாசமான ஒரு பாடல் ஐயா, நிச்சயமாக அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா. இது வருகிறது.
1: நன்றிங்க ஐயா.
0: கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல்.
2: உலகம் ஆ

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: அழகான ஒரு பாடல், உண்மைதான். உலகம் ஆயிரம் சொல்லட்டும், நமக்கு நாமே நீதிபதி என்று அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தும் விரும்பிய நேர் சொந்தம். கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் கலைஞர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. அவருக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம்.
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? காற்று வந்தது கலைந்து விட்டது.
2: அட்டகாசம்
1: ஐயா, இதை கேட்டு மகிழ்வோம், நன்றி. நிச்சயமாக கேட்போம் ஐயா. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் மிஸ்டர் கைலாசம் ஐயா அவர்கள் உற்பத்திற்காக மிஸ்டர் சம்பத் திரைப்படத்திலிருந்து அலங்காரம் போதுமடி என்ற ஒரு அட்டகாசமான பாடல் இதோ.

கை இந்த சேலை எது கை உன் கட்டளவு கேட்டு பட்டு சேலை இருக்க கட்டிக்கொண்டு நானும் ரசித்திடவே ரசித்திடவே ரசித்த

0: ஒளிச்சென்ற அந்த அட்டகாசமான ஒரு நகைச்சுவையான பாடல் மிஸ்டர் சம்பத் திரைப்படத்திலிருந்து மிஸ்டர் கைலாசம் ஐயா அவர்கள் நிறுவனத்திற்காக. ஆம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் நிறுவனத்திற்காக அந்த அழகான ஒரு அட்டகாசமான பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம் தடாகம் காலையினோர் திட்டூரில் இருந்து பா ராஜேந்திரன் அழைக்கிறேன்.
0: குறுங்களையா உங்கள் விருப்ப பாடல் குறுங்களையா?
1: என்னுடைய விருப்ப பாடல் துணிந்து நில் தொடர்ந்து தோல்வி
0: கிடையாது. சிறப்பு ஐயா, இதை வருகிறது ஐயா உங்கள் பாடல்.
1: நன்றி நன்றி.
0: ராஜேந்திரன் ஐயாரின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார். ஒரு நம்பிக்கை ஊட்டும் தன்னம்பிக்கை ஊட்டும் பாடல். துணிந்து நில் என்று தொடர்ந்து செல் என்றும் அழகாக அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல். பால்குடம் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல் கேட்டு மகிழ்வோம். ராஜேந்திரன் ஐயாரின் விருப்பத்தில்

புத்தி சுய புத்தி இரண்டும் இல்லை, இதயம் இதயமாக இல்லை. ஏன் இருப்பதை வெளியே உரைப்பதில்லை, ஏன் இருப்பதை வெளியே உரைப்பதில்லை. மனிதன் மனிதனாக இல்லை, ஏன் சொல் புத்தி

0: கள்ளுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம்.
1: கண்கள் தவறு செய்வதுண்டு ஏன்?
0: கள்ளுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம்.
1: உள்ளம் பொய்கள் சொல்வதுண்டு ஏன்?
0: பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும்
1: எவனும் மிருகமாவதுண்டு ஏன்?
0: குரங்குக்கும் மனதுக்கும் உறவு உண்டு
1: எவனும்

0: பால்குடம் என்ற திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல். துணிந்து நீள் தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி என்று அழகான ஒரு பாடலை தேர்வு செய்து தந்தார் நமக்கு கோவை மாவட்டம் சின்னத்தரகம் கலைஞர் சுற்றூர் மருந்தத்தில் ஐயா இருப்பதற்காக நிகழ்ச்சியில் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா, உங்கள் பாடல்.
1: என்னுடைய பாடல் வந்து ஐயா படத்துல நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே.
0: அருமை அருமையான ஒரு பாடல் ஐயா, நன்றி. கோவை மாவட்டம் சின்னத்தரகம் காலையில் சுற்றூர் ராஜேந்திரன் ஐயா நிருபத்திற்காக

0: ஒரு துள்ளலான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நானும் கூட ராஜாதானி நாட்டு மக்களிலே என்று கோவை மாவட்டம் சின்னத்தராயம் கலைஞர் சிற்றூர் மருதக்கிழமை அவர் நிறுவனத்திற்காக அழகான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். உலகெங்கும் ஓய்வு ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி இணையதள வானொலியில் இணைவது தென்றல் வீசும் தென்காசி மாவட்டத்தின் ஆவடியான மணி
0: ஆஸ்பாட்டையில் இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ந்த நன்றிகள் இணைந்தமைக்கு. கூறுகள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: மைத்திரி என்னை காதலி என்ற படத்தில் இருந்து எஸ் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் இனிமையான குரல்கள். சலங்கையிட்டாலொரு மாது
0: அழகாக பாடுகிறீர்கள் ஐயா. நீங்களும் மற்ற மகிழ்ச்சி இதை கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா. தென்காசி மாவட்டம் ஆவடியான ஒரு மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்துக்காக மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் இதோ.
2: இன்னைக்கு உங்களோட சோகமான இதயத்தை பார்த்து பார்த்து என்னையே இழந்துட்டேன்.

0: உற்சாகமான ஒரு பாடல் ஒலித்தது. மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்த விரும்பிய நேர்சந்தம். தென்காசி மாவட்டம் ஆவுடையாளர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் ஐயா, அட்டகாசமான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, கோவை மாவட்டம் சின்னத்தடாவம் பகுதி காலைநூரில் இருந்து மீண்டும் மருதாசலம் ஐயா.
0: மீண்டும் மருதாசலம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். குரங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: ஐயா, யாரோ அழைக்கிறார்கள் இருந்து பாலையில காய்ந்தது அந்த பாட்டுங்க ஐயா.
0: ஆஹா, சிறப்பான ஒரு பாடல் என்று நினைக்கிறேன். இதோ யார் அழைக்கிறார்கள் என்று பார்ப்போம். நன்றி ஐயா. மருதாச்சலம் ஐயாவின் விருப்பத்திற்காக ஒரு பாடல் இதோ

0: ஒழித்து வாய்ந்த அந்த அழகான ஒரு பாடல் யாரும் அழைக்கிறார்கள் என்ற திரைப்படத்தில் இன்று அழகான ஒரு பாடலை கோவை மாவட்டம் சின்னத்தரகம் கலைஞர் மருதக்கிழமை ஐயாரின் விருப்பத்திற்காக பாடல் ஒழிச்சென்றது நிகழ்ச்சியில். அடுத்து வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
1: கோவை மாவட்டம் கலைஞர் சிற்றூரில் இருந்து ராஜேந்திரன் ஐயா.
0: கூறுங்களையா உங்கள் விருப்ப பாடல்.
1: ஐயா மாலை சூடவா என்ற படத்திலிருந்து போராட்டம், காதல் என்றாலே போராட்டம் பாட்டுங்க ஐயா.
0: நீங்கள் போராடித்தான் காதலித்தீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படித்தானே ஐயா? போராடித்தான் காதலித்தீர்கள். சிறப்பு. இது வருகிறது ஐயா உங்கள் பாடல். ராஜேந்திரன் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் இதோ

ஒளித்துச்சென்ற அந்த பாடல் மாலை சூடவா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளித்தென்றது விரும்பிய நேசந்தம். கோவை மாவட்டம் சின்னத்தராகம் கலைஞர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஒளித்தென்றது. இதுவரை பாடலை கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்னும் சற்று நேரத்தில் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இரவு ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் தென்காசி மாவட்டம் சுழச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள். இரவு ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

0: சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி பலம் பெற இருக்கிறது. நேர் சொந்தங்கள், இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பாடல்களை, விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன், தற்சமயம் நியூஸ்லிருந்து. சிறிது இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
1: பாடு

ராமநாமம் ஒரு வேதமாக நிகழ்ச்சி ஆரம்பத்தில் நிகழ்ச்சி துவங்கியது. சிறப்பு. அடுத்ததாக வரும் பாடல் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் கோவில் புறா பாடல் வேதம் நீ செமசாங் மேம். அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க காயத்ரி மேம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். கோவை காயத்ரி விருப்பத்தில் பாடல் இது.

கோயில்புறா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. சென்னை காயத்ரி மேம் அவர்கள், சாரி, கோவை காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் பாடல். கேஜே ஏசுதாஸ் அவர்கள் குரலில் பாட்டு செம மேம்.

நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சென்னை பாரதி தனபால் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். இரவு ராகம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம்.

இயக்குனர் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள், விஜய் அரசகுமாரன் அவர்களின் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். இரவு ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகளை பதிவிட்டு கேட்ட உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடலை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை மேலும் அழகு சேர்த்து சின்ன சின்ன பூக்களை எல்லாம் எடுத்து வண்ண வண்ண மாலையாக்கி அழகு பார்ப்பது போல உறவுகளின் எண்ணம் இனிக்கின்ற வகையில் பாடல்களையெல்லாம் வண்ண மாலையாய் தொடுத்து பூக்களின் மனம் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் விஜய் அரசகுமார் அம்மாவுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தங்கள் பணி அன்றாடம் தொடர நிகழ்ச்சி வெல்லட்டும். நன்றி நன்றி நன்றி சார், உங்களுக்கு தான் நன்றி சார். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இரணியல் பகுதியில் இருந்து ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், விஜய் அரசகுமார் அவர்களுக்கு இன்று தொகுத்து வழங்கவும் இரவு ராகம் நிகழ்ச்சி சிறப்பு பெற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். என்னத்தை சொல்ல, இதுவே எழுத்துப்பிழை. எழுத்துப்பிழை வர்றதுக்கெல்லாம் ஒரு நெகட்டிவா என்ன சார் நீங்க? ரொம்ப மனசு, ஐயோ கடவுளே, எதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங் இருக்கணும். என்னம்மா கண்ணு வேற, என்னம்மா என்னத்தை சொல்ல, இதுவே எழுத்துப்பிழை இருக்குமா என்னம்மா? கண்ணு வேற கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. ஐயோ, நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்க போய் தான் இதெல்லாம் வருது. இதெல்லாம் என்ன செய்யும்? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐ அக்கா என்று சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் நிகழ்ச்சி சிறப்புற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். பாடல் அடடா ஆஹா என்று மருத்துவி வாழ்த்து தெரிவித்தும் மோகனரங்கன் ஐயா அவர்கள், ராமநாமம் பாடல் தேர்வு சூப்பர் என்கிறார். சிறப்பு மகிழ்ச்சி. அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான பக்தி பாடல் சூப்பர் சூப்பர் என்கிறார். நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் சிறப்பான பாடல் அருமை என்றும் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார் பாடலுக்கு. நன்றி நன்றி தேன்மொழி அவர்களே. கோவை காயத்ரி மேம், அழகான அருமையான பக்தி பாடல் கேட்க கேட்க இனிமை. சிறப்பு மகிழ்ச்சி மேம். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், இதற்கெல்லாம் நான் மனசு விடமாட்டேங்க. நான் மனசு விட்டால் என் மனைவி யார் பார்த்துக்குவாங்க? என் பெரிய பேத்தி ஹர்ஷா பொண்ணு, குட்டி பேத்தி சஷ்டிகா ஸ்ரீ, என் மகன் விஜயராகவன், மகள் திவ்யபாரதி, மருமகன் கலைவாணன், மருமகள் சுகன்யா, இவர்களையெல்லாம் யார் பார்ப்பது? அதன் பிறகு என் தாயார் இருக்கிறார். இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஏன் இதற்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டும்? அதுதான் நாங்களும் கேட்குறோம். ஏனோ இன்று எழுத்துப்பிழை தானே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஐயோ, அவ்வளவுதான். சிறப்பு சிறப்பு. ராமாபுரம் அனுஷியா மேம் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். நான் பதிவு பண்ணுறதிலும் எழுத்துப்பிழை இருந்தால் தப்பு என்று சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறேன். கோகிலா பழனிசாமி அவர்கள் போலத்தான் நானும். ஐயோ என்ன மேம், நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நாங்களாம் என்ன செய்ய முடியும்? கோவை காயத்ரி மேம், நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். உங்கள் அண்ணன் தங்கச்சிங்களையெல்லாம் கேட்டதா சொல்லுங்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், வேதம் நீ இனிய நாதம் நீ பாடல் மிகவும் அருமை, இதுவரை கேட்காத பாடல். இந்த பாட்டு கேட்கலையா, நல்லது. இயக்குனர் அவர்கள், ராமநாமமும் வேதமும் வேதம் நீயும் இனிய நாதமும் அழகாக ஒலித்தது. செம ராமநாமமும் வேதம் நீயும் இனிய நாதமும் அழகாக ஒலித்தது, கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பு நன்றி. கோவை காயத்ரி மேம், எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிகவும் நன்றி விஜி சகோதரி. நன்றி மேம், நன்றி.
அறிவழகன் மங்கை அவர்கள் பாரதி அக்கா எங்க காணும், அலையே காணும். அவர் ரெண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் உனக்கு நல்லா இருக்கும் போல. இயக்குனர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்கிறார். சிறப்பு, அவர்கள் ஃப்ரீயாக இருந்தால் வருவாங்க, இப்போ பிஸியாக இருப்பாங்க, எல்லாம் அவரே சொல்லிக்கிட்டாரு. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், என்னை யாரு நல்லா இருக்கேன்னு சொல் கேட்கவே மாட்டீங்களா? நானே சொல்கிறேன், ஆறே ஆறு கோதுமை தோசை ஒரே ஒரு திருப்பாயிலா என் மனைவி போட்டு கொடுத்தாள், சாப்பிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருக்கணும், நல்ல மனசு சார் உங்களுக்கு, உங்களுக்கு யாரும் கேட்கலனாலும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுறீங்க பாருங்கள், சூப்பர் சார். நீங்கள் சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் மோகனரங்கம் சார் பாடலுக்கு பதிலாக அவர் ஃப்ரெண்டு தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் பாட்டை போட சொல்லியிருக்காரு, அதனால் அவர் பாட்டிற்கு பதில் அவர் பாடல் வரும். ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா இப்படி தான் இருக்கணும்.

அப்படியே லேட் ஆகுது. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். வரிசையாக வந்தால் நல்லாயிருக்கும், இடையில இடையில வர்றதுனால கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க முடியலை. வணக்கம். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி. படம் ஒரு தாயின் சபதம். பாடல், அட காதலிச்ச போதாது, அதை மூடி வைக்க கூடாது, கல்யாணந்தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதா. இன்னைக்கு எனக்கு பாடல் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, இன்றைக்கு ஒன்றுமே சரியில்லை. இதற்கு பதில் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை கேட்டு அதை டெலிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், அந்த பாட்டை நான் போடுறேன்.

கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்துச் சென்றது. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அம்மா நெக்ஸ்ட் பாட்டு கொடுங்க என்கிறார். எதுக்குன்னு தெரில. சென்னை பாரதிதன பல்லவர்கள் அழகாக பேகை தூக்கிட்டு ஸ்டைலாக நடந்து வராங்க, செம்மையாக இருக்குது. வாருங்கள் மேம். வணக்கம். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், அண்ணாவுக்கு ஏன் இந்த மாற்றம்? இன்று தொலைபேசி என்னை சிறிது நேரம் குளறுபடி செய்துவிட்டது அண்ணா. அதனால் ஒரு மனமாற்றமும் இருந்தாலும் நல்ல மனசு வேணும் அண்ணா. சூப்பர் அண்ணா, நீங்கள் வரிசைப்படி பாடல் தாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், அப்புறம் என்ன அண்ணா கவலை, சாப்பிட்டு அண்ணாவுக்கு கவலை, சாப்பிட்டு ஜம்முன்னு இருங்க. தேன்மொழி முருகன் அவர்கள், அறிவு தேடுனீங்க வந்துட்டாங்க பாரதி மேம் என்கிறார். வாங்க அக்கா என்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். பாரதி மேம் அவர்கள், யார் தேடுனா ஐயா நீங்கள் விரும்பிய பாடல் வந்துவிட்டது சந்தோஷமா என்று கோகிலா பழனிசாமி அவர்கள். பாரதி, சென்னை பாரத் தனபால் அவர்கள் அழகாக சிரித்து கொண்டிருக்கிறார். வாங்க அக்கா என்று அறிவு கூறியதற்கு அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான நடனம் பூனையுடன் அவங்க கிருத்திக்ஷாவும் சேர்ந்து. மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அழகாக எட்டி பார்க்கிறார் பாரத் தனபால் அவர்கள். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், நான் எப்போவுமே ஜம்முன்னு தான் இருப்பேன். என்ன எனக்கு வாய்த்த மனைவி அப்படி, என்னை நல்லா வச்சுருக்காங்க, எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்குவாங்க. இதுக்கு மேலே நான் ஏன் கவலைப்படணும் அறிவழகன் தம்பி, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், மானூத்து மந்தையிலே மான்குட்டி பெத்த மயிலே, அருமையான கிராமிய மனம் வீசும் பாடல். பாடலை தேர்வு செய்த சகோதரர் தொட்டம்பாளையம் கோகினா பழனிசாமி அவர்களுக்கு நன்றி என்றும். ஆவடையனூர் ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள், அன்ப அண்ணன் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நலம். முகம் தெரியா உறவுகளுடன் சந்தோஷமாக இனிய இரவு ராகம் நிகழ்ச்சியில் இடையே பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன். சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி. என்ன அறிவழகன் மங்கை அவர்கள், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்கிறார் பாரதி. கோகிலா பழனிசாமி அவர்கள், இன்று என் இளைய பேத்தி சஷ்டிகா ஸ்ரீ அவர்களுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தங்க மோதிரம் தந்தார்கள் என்றார்கள். அதற்காக இந்த பாடல் கேட்டேன். பாடல் தந்த விஜய் அரசகுமார் அம்மா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பாராட்டுகிறோம். இந்த பாடல் தமிழக முதல்வர் விஜய் தம்பிக்கு டெடிக்

அறிவழகன் மங்கை அவர்கள் காராம் பசு ஓட்டி வந்தா பருத்தி புண்ணாக்கு தருவது யாரு? அது அவங்களே தருவாங்க, வாங்கிக்கோங்க. என்ன அறிவழகன் மங்கை அவர்கள், நான் தருகிறேன் அண்ணா என்கிறார் கோகிலா பழனிசாமி அவர்கள். நான் நல்லா இருக்கேன் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆஸ்கார் மணி டெய்லருக்கு ஆன்சர். இயக்குனர் அவர்கள், எங்கள் வளர்மதி அக்கா வெளியே இருந்து எட்டி பார்க்கிறார்கள், உள்ளே வர மறுக்கிறார்கள், ஏனோ தெரியலை. கரூர் வெங்கமேடு வளர்மதியா? அடுத்ததாக இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் படம் ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் பாடல். விழாமலே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் நதியிலே என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்களுக்காக பாடல்.

ஆர்டேனூர் ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று கூறியிருக்கிறார்கள். தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நன்றி. சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார், நாங்கள் தான் சார் நன்றி சொல்லணும். உங்களுக்கு என்ன அவ்வளோ அழகான பாடலை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, செம சாங்கு. பாடல் அசத்தல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள், நேற்று இந்த பாடலை இரண்டு வரிகள் பாடினீர்கள் ஐயா, விழாமலே இருக்க முடியுமா? சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஊஞ்சலில் ஆடியபடி அழகாக பாட்டை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள், சூப்பர். இயக்குனர் அவர்கள், காதலிலே விழுவதா? நடந்தாலே விழுற மாதிரி இருக்கு, ஐயோ ரொம்ப வயசாயிடுச்சா இப்போ, கீழே விழுந்துடாதீங்க, பார்த்து பத்திரமா நடங்க. தேன்மொழி முருகன் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல் என்றும், பாரதி தனபால் அவர்கள், அசத்தல் என்றும், ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், இசைத்தரம் அருமை என்றும், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், இவன் கைகளிலே இருபது இருபது என்ன மந்திரக்கோலோ, இவன் கைகளிலே பட்டு உயிர் தெழுந்தது மங்கையின் உடலோ. ஓ மங்கையின் உங்கள் ஒய்ஃப் நேம் வந்துச்சா, அதான பார்த்தேன், சிறப்பு சிறப்பு. இவன் கைகளிலே இருபது இருபது என்ன மந்திரக்கோலோ, இவன் கைகளில் பட்டு உயிர் தெழுந்தது மங்கையின் உடலோ, சிறப்பு அறிவு. இந்த பாடலில் நடனம் சிறப்பாக இருக்கும். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், கண்ணியின் கடைக்கன் பார்வையில் விழுந்தவர்கள்தான், காதலினும் அரும்பு முளைத்தது பின்னே விழாமல் எப்படி இருப்பார்கள், ஒரு முறை காதல் வசப்பட்டு விட்டால், வசப்பட்டு விழுந்தால் மறுமுறை காலம் வெல்லும் வரை அவருடன் பின் செல்வதுதான் அதுதான் சிறப்பு. காதல் என்ற அன்புக்கு கல்லறை கட்டியவர்கள் பல இருந்தாலும், காதலும் வாழ்ந்து அவர்களும் வாழ்ந்தவர்களும் ஏராளம் உண்டு வையகத்தில். நானும் அப்படித்தான், 95 ஆண்டு காதல் பூத்தது, மனமுடித்து 30 ஆண்டுகள் கடந்து செல்கிறது. நானும் வாழ்க வாழ்க தானே, நிச்சயமாக சார் நீங்கள் வாழ்க சார். இந்த கவிதை எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு பிழையே வரல, எப்படி? அறிவழகன் மங்கை அவர்கள், இப்படித்தான் பாடலை ரசிக்கணும் என்று பாரதி தனபாலை ஊஞ்சலில் ஆடி கொண்டிருக்கும் பாரதி தனபாலை பார்த்து கேட்கிறார், சிறப்பு. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், வர ஆகஸ்ட் மாதம் வந்தா கீதம் நேசிக்கும் கீதம் ஐயாவுக்கு 19 வயது. அவ்வளோதானா, ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறீங்க. இயக்குனர் அவர்கள், விழாமல் கேட்கணும் சரியா? அப்புறம் அவன் பாரதிக்கிட்ட வம்பு பேசாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன், விழாமல் கேட்கணும் சரியா என்கிறார் பாரதி தனபாலை இயக்குனர் அவர்கள். சந்திரமோகன் அவர்கள், கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள், அருமையான பாடல் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள் வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள், ஏதோ ஒரு எழுத்தை விட்டுட்டாராம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள், கண்ணியின் கடைக்கன் பார்வையில் விழுந்தவர்கள்தான் காதலேனும் அரும்புகள் பூக்கும் என்ற அந்த கவிதைக்கு ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள், அற்புதம் சூப்பர் என்கிறார், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், பாடல் வரிகளை எல்லாம் கவிதையாய் எழுதுவது அல்ல, அல்லது ஒரு வரியில் முடிப்பது. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள் விருப்பத்தில், படம் மருமகள் பாடல், மைனா ஒரு மைனா பார்த்தா விடுவேனா, ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு வாழ்வில்லை தானா, செமசாங்கு இது, தூக்கம் அங்கே வந்தாலும் ஓடிடும், அவ்வளோ உற்சாகமான பாடல் இது வருகிறது.

மருமகள் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள், ஐயோ, நான் ஊஞ்சலில் இருந்து விழாமல் கேட்கணும் என்று சொன்னேன். சிறப்பு. இயக்குனர் அவர்கள், அருமையான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், ஏய் என்னது கண்ணு கண்ணா, மைனாவா, ஓகே, மைனாவை வரிசைப்படுத்தியிருக்கிறார் கண்முன். சங்கர், எந்த ஒரு அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள், காதலிலே விழுவதா, நடந்தாலே விழுற மாதிரி இருக்குன்னு இயக்குனர் கூறியதற்கு அழகாக சிரித்து கொண்டிருக்கிறார். சிறப்பு. இயக்குனர் அவர்கள், சூப்பர் சாங் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், மைனா நம் சபரி வானொலியில் வட்டமிடுகிறது. சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், மைனா ஒரு மைனா, யாரோ அது நானா. உற்சாகமான பாடல், துள்ளல் இசை பாடல், சூப்பர் பாடலை விரும்பிய சொந்தக்காரருக்கு நன்றி சூப்பர் என்கிறார். பாடல் அருமை என்றும், எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள் பாடலை வழங்கியமைக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார். நன்றி நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பாடல் சிறப்பு என்றும், எங்கள் வளர்மதி அக்கா வெளியிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார், உள்ளே வர என்று கூறியதற்கு சங்கர் அவர்கள், அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள், எதுக்கோ எதுக்குன்னு கேட்குற மாதிரி ஒரு போஸ்டரு, என்னன்னு கேட்குற மாதிரி. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், கவிதை எழுதியவர்களுக்கு கல்லறை சென்று விட்டார்கள் சிலர். கவிதை எழுதியவர்கள் கல்லறை சென்று விட்டார் சிலர். கல்லறைக்கு செல்பவர்களை நினைத்து கவிதை எழுதுபவர்கள் ஏராளம் உண்டு இவ்வுலகில், ஏராளம் உண்டு இவ்வுலகில். காதல் என்ற உணர்வு வந்துவிட்டால் போதும், கல்லடி வாங்கியாவது காதல் ஜெயிக்க வேண்டும். என் தாயிடம் ஒரு அடி வாங்கினேன், காதலித்த பாவத்திற்கு மனமுடித்த பாவத்திற்கும் சேர்த்து. என்னை கை நீட்டி அடித்த அந்த ஒரு அடிதான் அம்மா அடித்த அடி. அன்று முதல் இன்று வரை கோபமாக கூட என்னை திட்டியதில்லை. அன்னைக்கு மூத்த மகன் என்பதால் என்னவோ என் மீது தனி பிரியம் என் அம்மாவிற்கு. அம்மா என்ற சொல்லிற்கு இன்னும் அதற்கேற்ற உயரிய விருதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அம்மா அம்மாதான். சிறப்பு சிறப்பு, செம்மையாக இருக்குது கவிதையும் வார்த்தைகளும் வாக்கியங்களும். சிறப்பு சார். தேன்மொழி முருகன் அவர்கள், யார் சொன்னாங்க சந்திரமோகன் ஒரே வரிதான் போடணும்னு. அறிவழகன் மங்கை அவர்கள், அமெரிக்காவில் குருவி மைனா எல்லாம் இருக்கா அக்கா, ஒன்று கூட பார்க்க முடியாது, காக்கா கிடையாது குருவி கிடையாது, ஒன்று ஒன்று எங்கேயாவது பார்க்கலாம், ஒரு பேர்ட் சவுண்டு கூட கேட்காதீங்க. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆமாம் ஐயா, உலகில் அம்மாவை தவிர வேறு யாரும் நம்மை புரிந்து கொள்வதில்லை. நீ அப்படி சொல்லாத, எங்கள் முருகனை விடையா, எங்கள் முருகன் எப்படி பார்ப்பான் உன்னைய. கோகிலா பழனிசாமி அவர்கள், அறிவழகன் தம்பி, அமெரிக்காவில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பறவைகள் வாழத்தான் என்ன, வாழத்தான் என்ன, அது அங்கே இல்லாமல் இருக்குன்றாரு. அமெரிக்காவில் ட்ரம்ப்பின் சத்தம்தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக சொல்கிறீங்க சார். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி பலம் வந்து கொண்டிருக்கிறது. தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய ரசகுமாரன், தற்சமயம் யுஎஸ்லிருந்து. அடுத்ததாக வரும் பாடல் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். புவனா ஒரு கேள்விக்குறி படம் பாடல். பூந்தென்றலே நல்ல நேரம் காலம் சேரும், பழகிய பலன் உருவாகும், பாடிவா பாடிவா வா பாடிக்கொண்டு வந்திருப்பவர் ராமாபுரம் மனுஷ்யா மேம் அவர்கள். அழகான பாட்டு கேட்டிருக்காங்க இன்னைக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பழைய பாட்டு கேட்டிருப்பாங்க இன்னைக்கு, செம சாங்கு. ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடிய பாடல். என் விருப்பத்திற்காகவும் நேயர்கள் விருப்பத்திற்காகவும் இந்த பாடலை ஒலிக்க விடுங்கள். நிச்சயமா மேம், இதோ வருது.

புவனா ஒரு கேள்விக்குறி. இந்த படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் குரல்களில். விரும்பி கேட்ட சொந்தம் ராமபுரம் அனுஷியா மேம் அவர்கள் தூங்கிட்டாங்க போல. டைம் என்னாவது, இதுக்குள்ளேயே தூங்கிட்டாங்க.

கொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி வானொலியின் இரவு ராகம் நிகழ்ச்சி. இணைந்திருங்கள், சபரி வானொலியோடு இணைந்தே இருங்கள் இரவு ராகத்தோடு. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் விஜயரசகுமாரன். இடையிடையே இப்படி சொல்லி வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் நிகழ்ச்சி. சும்மா நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, தெரியுமே அது என்ன, திருப்பி திருப்பி சொல்லணும். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் இதை நானும் வழிமொழிகிறேன் என்கிறார். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், பாடல் எல்லாம் தருவது சரிதானுங்கோ, ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து ஒரு பாடலை தந்து விடுங்க, அப்புறம் நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போயிட்டு வந்தாலும் சரி, நாளை இரவு ராகத்துக்கு வந்து சேர்ந்துருங்க, யாரும் எப்படியும் போங்க, என்னோடய பாட்டை போடுறங்க அப்படின்றாரு. தேன்மொழி முருகன் அவர்கள், பூந்தன்றிலே நல்ல நேரம் காலம் பார்த்து இனிமையான பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த நமது அறிவிப்பாளர் அனுஷியா அக்கா அவர்களுக்கு நன்றி, நன்றி, பாடல் சூப்பர். அனுஷியா மேம் இருக்காங்க போல, நான் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சேன். ராமபுரம் அனுஷியா மேம் அவர்கள், நான் விரும்பி கேட்ட பாடலை ஒலிக்கவிட்டு விஜி சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. சூப்பர் மேம், அழகான பாட்டு, செம்மையாக இருக்கு பாட்டு. நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்லணும். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், ஆண்டவன் அதனால தான் என்னை அறிவிப்பாளராக ஆகாமல் வைத்திருக்கிறார். நானெல்லாம் அறிவிப்பாளராக வந்தேன் என்றால் எல்லாரும் ஓடிடுவாங்க சார், ஒரு நேர் கூட பாடல் கேட்க மாட்டாங்க. கரெக்டாக நீங்களே சொல்கிறீங்க, அப்படி நிகழ்ச்சி பண்ணுவேன். உனக்கே வராதுடா பழனிசாமி, நீயே வராத, நினச்சி பேசுகிறா. சந்திரமோகன் அவர்கள், அஹா பாடல் அருமை என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், பூந்தென்றல் நறுமணம் வீசுகிறது இரவு ராகத்தில், சூப்பர் என்கிறார். இவர் ஒரு சின்ன கவிஞர். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள், நினைப்புதான் பொழப்பை கெடுக்குது என்பது போல இருக்குது இந்த பதிவு. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், நிகழ்ச்சி நடத்தினேன்னு சொன்னதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இயக்குனர் அவர்கள், புவனா மட்டும் அல்ல, நானும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கேன், பாடல் அருமை. கோகிலா பழனிசாமி அவர்கள், எந்த பூந்தென்றல் நறுமணம் வீசியது, ரோஜா பூவா, மல்லிகை பூவா, இல்லை முல்லை பூவா, அது இல்லைன்னா வாடாமல்லி பூவா, அதுக்கு மேலே ஜாதி மல்லி பூவா, அப்புறம் எந்த பூ நறுமணம் வீசுகிறது சொல்லுங்கள் அறிவழகன் தம்பி. அறிவழகன் அவர்கள், அனுஷியா அக்கா பாடல் கேட்டுட்டு தான் இருக்காங்க அக்கா, அவங்க என்ன பூன்னு கேட்குறாங்களே, சொன்னான்ன நீ. ஆவடையனூர் ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்றும், சூப்பர் பாடல் என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், ஜாதி மல்லி முல்லை மல்லி அனைத்தும் அண்ணா, நன்றி நன்றி சகோதரி என்று. அனுஷா மேம் அவர்களும் நன்றி மேம், நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், சின்ன கவிஞர், இது கூட நல்லா இருக்கு அக்கா, சூப்பர், நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடல், படம் எஜமான் பாடல், ஒரு நாளும் உன்னை மறவாத என்று மங்கைக்கு சொல்றாங்களா, அப்படி அழகான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடலிடும்.

எஜமான் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்கள்.

கோகிலா பழனிசாமி அவர்கள் சபரி வானொலியை ஒரு நாளும் உனை மறவாமல் இருக்க வேண்டும் என்று அந்த பாடல். அப்படித்தானே தம்பி என்கிறார். அனுஷியா மேம், நம் சபரி வானொலியில் இணைந்திருக்கும் நம் நேயர்கள் அன்பு என்னும் பாசத்தால் பாசம் இருந்தால் போதும், அதுவே எல்லா நறுமணம் கொண்ட பூக்களுக்கு சமமாகும். இது என்னுடைய கருத்து. சிறப்பு மேம். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார். நன்றி நன்றி என்று அழகான ஹாப்பி டான்ஸ் கிருத்திஷா ரெண்டு போஸ்டில் ஆடிக்கிட்டு இருக்கா. அழகாக நெளிஞ்சு நெளிஞ்சு செம்மையாக இருக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒரு நாளும் உன்னை மறவாத வரம் வேண்டும் இனிமையான பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த அறிவு மங்கை அவர்களுக்கு நன்றி நன்றி என்கிறார். அனுஷியா மேம் சிறப்பு, மிக சிறப்பு என்று மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அழகான ஒரு குழந்தையின் நடனம் கிருத்திஷா அவர்கள் அழகாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் பாடல் தேர்வுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள். அனுஷியா மேம் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல், மனதை தொட்ட பாடல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். சரிப்பா சரி. பாரதி தனபால் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும் உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுகிறேன் என்று யாருக்கு என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் கேட்டீங்களா பாடல் மிக அருமை கேட்டீங்களா என்கிறார். இயக்குனர் அவர்கள் கேட்டேன் ரசித்தேன் மகிழ்ச்சி நன்றி என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் என் அன்பு மனைவி மங்கைக்கு கையெழுத்துலாம் போடுறாராம் எதுக்குன்னு தெரியல. ஆவுடையனூர் ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் பாரதி தனபால் அவர்கள் எஸ் எஸ் என்கிறார். அறிவழகன் கேட்டதற்கு பாடல் செம, என் அன்பு மனைவி மங்கைக்கு என்றதுக்கும் செம என்கிறார் பாரதி தனபால் அவர்கள். நைஸ் சாங் என்று ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். நன்றி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் காதலியே காதலியே காதலே ஏன் மறந்தாய் பாடல். படம் ஜித்தன். விரும்பிய சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

ஜித்தன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. ஹரிஷ் ராகவேந்தர் குரலில் செமசாங் தென்மொழி. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

பாடல் அருமையான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் தேன்மொழி அக்கா பாடல் விருப்ப பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் ஹரிஷ் ராகவேந்தர் குரலில் இனிமையான பாடல் எனக்கு பிடித்த பாடலை வழங்கிய நமது அன்பு அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி நன்றி என்கிறார். நன்றி தேன்மொழி, நீ உனக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாரும் என்ன செம சாங் இது. அனுஷியா மேம் அழகான பாடலை தேர்வு செய்த தேன்மொழி சகோதரிக்கு என் வாழ்த்துக்கள். அழகான இசைத்தரத்துடன் அருமையான பாடல் ஒலித்து சென்றது. சிறப்பு மேம். எனக்கு நேரமாகிவிட்டது, என் கண்கள் பதிவை பார்க்க இடம் கொடுக்கவில்லை, அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நாளை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி மேம், நன்றி. போயிட்டு வாங்க, டாடா பை பை காட்டிட்டு போகிறாங்க அனுஷியா மேம். சென்னை பாரத் தனபால் அவர்கள் பாடல் மிகவும் அருமை சிறப்பு என்கிறார். நன்றி நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், காதல் கிளியாய் இருந்தேன், என்னை ஜோசிய கிளியாய் மாற்றிவிட்டாய். சிரிப்பு மாதிரி இருக்கு இது, கவிதை மாதிரி தெரியல. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடல், வணக்கம் சென்னையில் இருந்து பாரதி தனபால், விருப்ப பாடல் அடி அடிவான்மதி, படம் விசிவா, விருப்பம் பாரதி தனபால், காவியா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ.

சிவா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது செமசாங் பர்தே. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பாரதி தனபால். காவியா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

இயக்குனர் அவர்கள் காதலியே காதலியே காதலே என் மறந்தாய் பாடல் அருமை. மனநோயாளி கூட காதலை மறக்க மாட்டார்கள். பாரதி தனபால் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார் பாடலுக்கு. எழுந்து நின்று கைத்தட்டி தேங்க்யூ என்றும், ஆஹா அருமை இனிமை என்று பாரதி தனபால் அவர்களும், இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், அற்புதம் சூப்பர் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் வான்மதி பாடலை கேட்டு இப்போ மனதுக்கு நிம்மதி. பாரதி தனபால் அவர்கள் இருவரும் சேர்ந்து அழகான நடனம், பாரதியும் தனபாலும் சூப்பர் செம்மையாக இருக்கு. பாரதி ஹார்ட்டை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், அடி வான்மதி என் காதலி, பாரடி என் பார்வதி, அருமையான பாடல், இனிமையான பாடலை தேர்வு செய்த சண்டை பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள். தேர்வு செய்த சண்டை பாரதியா? பாரதி தனபால் அவர்கள் தேன்மொழி அப்படி சொன்னதுக்கு ஹார்ட் அப்படியே கொடுக்குறாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள், சென்னை பாரதி தனபால் என்கிறார், எதுக்குன்னு தெரியல. அடி வான்மதி என் காதலி பாரடி பாடல், இனிமையான பாடல், சென்னை பாரதி தனபால் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றாரோ என்னமோ தெரியல. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், காதலியே காதலியே காதலே என் மறந்தாய், உன் நினைவிலே இருப்பதால் என்னையே வந்த வழி காதலை மறக்கவில்லை. என்னையே வந்த வழியே காதலை மறக்கவில்லை. இமை மூடி திறந்தால் காதலின் முகம்தான், மூன்றெழுத்து கொண்ட காதல் தெரியவில்லை. ஆரம்பித்து காதல் வந்த வழியாக இருந்தாலும் கரம் பிடிப்பது இல்லை உன் காதல் கொண்ட முகம்தான். உன் அன்போடு கலந்தது காதல் என விடமாட்டேன். உதிரத்தோடு கலந்ததும் காதல்தான், அதையும் நான் விடமாட்டேன். உதிரத்தோடு கலந்தது காதல்தான், அதையும் நான் விடமாட்டேன். வானத்தில் வட்டமிட்டும் சுதந்திர பறவை போன்ற நம் காதல் வலம் வரட்டும். காதலை மறக்க முடியாமல் தான் இது போன்ற பாடல்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். பட்டாம்பூச்சி குளித்தால் சாயம் போகாது, மழையில் நனைந்தாலும் சாயம் போகாது, காதல் என்றும் அன்பு அதன் வழியே இருக்கும். கோகிலா பழனிசாமி, சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி. உங்கள் பாட்டை அடுத்த பாட்டை போடுறேன் சார், கேளுங்க. அறிவழகன் மங்கை அவர்கள், இப்படித்தான் பாடலை ரசிக்கணும், சிறப்பு, டான்ஸ் ஆடின மாதிரியா. தேன்மொழி முருகன் அவர்கள், சூப்பர் ஸ்டாரை கண்முன் கொண்டு வந்து பாடல் அருமை என்றும் சல்யூட்டும் அடிக்கிறார் பாடலுக்கு. பாரதி தனபால், என் கணவரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், ஹஹா என்று சிரிக்கிறார், சிறப்பு, நன்றி நன்றி. இயக்குனர் அவர்கள், சரியாகத்தானே உள்ளது, எதற்கு சிரிக்கிறார்கள்? பாரதி தனபால் அவர்கள், மிக்க நன்றி என்றும், ஆஸ்கார் டெய்லர் அவர்கள், சரியான பாடல் என்றும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்கிறார் ஆஸ்கார் டெய்லர் அவர்கள். கோகிலா பழனிசாமி அவர்கள், அஹா அஹா அஹா அருமை பாடல் என்கிறார், சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில்

தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி இவர்கள் விருப்பத்தில் படம் ஒரு தாயின் சபதம். பாடல், அட காதலிச்ச போதாது அதை மூடி வைக்க கூடாது என்ற இந்த பாடலை இன்னைக்கு எனக்கு பாடல் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி இன்னைக்கு ஒண்ணுமே சரியில்லை. இவர்களுக்காக அந்த பாடல் இது வருகிறது.

ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது செமசாங் சார். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அன்பழகன் மங்கை அவர்கள், கோகிலா பழனிசாமி அவர்கள், ஆஹா ஆஹா அழகான பாடல் என்று கேட்டதற்கு உங்களுக்கு தூக்கம் வரலையா அண்ணா என்று கேட்கிறார். சென்னை பாரதி தனபால் அவர்கள், பாய் பாய் சொல்லிட்டு போறாங்க குட் நைட் என்று. நிகழ்ச்சியை யார் கேட்பது தம்பி என்கிறார் அறிவழகன் மங்கை அவர்களுக்கு. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், ஏன் பாரதி போற என்று கேட்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், போகாதீங்க இங்கேயே இருங்க என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் என்றும், எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், அருமையான பாடல் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், இந்த பாடல் எல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு, சூப்பர் என்கிறார். சிறப்பு இயக்குனர் அவர்கள், இவர் வந்துருவாருன்னு நினச்சே வந்துட்டார். டி ராஜேந்தர்னா எங்கே இருந்தாலும் ஓடியாந்தார், கட்டி போட்டாலும் சரி ஓடி வந்துருவார். டி ராஜேந்தர் பாடல் என்றாலே சூப்பர் தான், கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அருமை என்கிறார். நன்றி தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும். டி ராஜேந்தரை அழகாக மியூசிக் போட்ட மாதிரி கண்மண் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் பாடல் சிறப்பு என்றும், ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் டி ராஜேந்தரை கண்மண் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு நன்றி. ஹாய் சொல்கிறார் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களுக்கு இவர்.

ஆஸ்கார் டெய்லர் அவர்கள். இல்லை, அவருக்கு தான் அவர் ஹாய் சொல்கிறாரு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், கோகிலா பழனிசாமி அவர்கள் இயக்குனர் எல்லோரும் கவிதை போடுகிறார், நானும் ஒரு கவிதை போட ஆசைப்படுகிறேன் என்று நினைக்கிறாரோ என்னமோ. இயக்குனர் கவிதை போட்டாலும் நன்றாக இருக்கும், போட மாட்டேன் என்று சொல்கிறாரே. தேன்மொழி முருகன் அவர்கள் சரியான பாடல் என்றும் ஸ்டார் கொடுத்திருக்கிறார்கள் பாடலுக்கு. டிராஜா எதுக்கோ அழுகிறாரு, எதுக்குன்னு தெரியல. ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், கோகிலா பழனிசாமி அவர்கள் சபரிமனொழியில் எழுத்தில் ஜாலத்தை விட ஸ்டிக்கரின் மாயாஜாலம் அதிகமாக உள்ளது, இரவு நட்சத்திரம் போல் சித்தர்கள் மின்னொளி போல் மின்னுகிறது. சிறப்பு ஸ்டிக்கர்கள் பதிவு. அறிவழகன் மங்கை அவர்கள் திருமணத்திற்கு மனப்பொருத்தத்தை விட குணப்பொருத்தம் ரொம்ப அவசியம். கோகிலா பழனிசாமி அவர்கள் காதல் வந்தால் சொல்லிடணும், மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கடைசியில் கல்லறையில் போய் நிற்கும், மனதில் உள்ளதை பட்டென்று வெளியில் சொல்லுங்கள், அடி வாங்குவதென்றாலும் சரி, சொல்லாமல் மனம் நொந்து விடுவதுதான் தவறு. இருவரும் மலர்ந்த காதலை தெளிவாக தெளிந்து தெளிந்த நீரோடையாக இருப்பது சிறப்பு, என்றும் தவறு இருக்காது. சொல்லாமல் இருந்தால் டிராஜேந்தர் படத்தில் வரும் பாடலைப் போலதான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். கோகிலா பழனிசாமி, சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி.

அடுத்ததாக இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடல், படம் பயணங்கள் முடிவதில்லை பாடல், வைகரையில் வைகை கரையில் சோகம் நிறைந்த பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்களுக்காக பாடல் இரவு.

பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது செம சாங். ராஜேஷ் சார், ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, மனோகர் இவர்களுக்கு மிக்க நன்றி. விரும்பி கேட்ட சொந்தங்கள்.

எஸ்பிபி அவர்கள் குரலில் பாடல் ஒலித்து சென்றது. அருமை, அழகு. பாடலை அடடா ஆஹா என்றும், உங்களை மாதிரி இருக்கணும் இளைஞல தம்பி என்று கோகிலா பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கு சிறப்பு அண்ணா என்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். கோகிலா பழனிசாமி அவர்கள் பாடல் தந்த விஜய அரசகுமார் அம்மா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் பல பல. எங்கள் அம்மாவுக்கு தான், எனக்கு இல்லை. தேன்மொழி முருகன் அவர்கள், வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில், இந்த அருமையான பாடலை தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி. சகோதர சகோதரிகளுக்காக பாடல் வழங்கிய அறிவிப்பாளர் விஜயனி அவர்களுக்கும் நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. தேன்மொழி இயக்குனர் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும், பாடல் செம என்றும், பாடல் சூப்பர் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல் என்றும், சோகமான பாடல் சோகத்திலும் சுகமான பாடல், மனதை உருக வைக்கும் பாடல், அருமை சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், இரவு ராகம் எனும் இசை பயணம் முடிவதில்லை என்றுமே தொடரும் பாடல் மிக அருமை சூப்பர் என்கிறார். நன்றி, நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், இரவு ராகம் நிகழ்ச்சியை சொன்னேன் அக்கா என்கிறார். சிறப்பு, சிறப்பு. கோகிலா பழனிசாமி அவர்கள், சூப்பர் பாடல், ஆஹா அருமை என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், இன்றைய இரவு ராகம் பாடல்கள் அனைத்துமே அருமையான பாடல்கள். பாடல்களை சிறப்பாக வழங்கிய நமது அன்பு அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி. வெகு தொலைவில் இருந்தாலும் சபரி சொந்தங்களுக்காக நிகழ்ச்சி வழங்குவது அருமை சிறப்பு, சிறப்பு. நன்றி, நன்றி. தேன்மொழி பாட்டு இன்னும் 4-5 பாட்டு இருக்கு, ஓடிடாதீங்க. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து மனசு ரெண்டும் பார்க்க பாடலுக்கு விருப்பம் அனுமந்தபுரம் சங்கர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இவருக்காக அந்த பாடல் இதோ.

இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது சங்கர் மகாதேவன் அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம். இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் இன்றைய இரவு ராகம் பாடல் அனைத்துமே அருமையான பாடல்கள். பாடல்கள் சிறப்பாக வழங்கிய நமது அன்பு அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி. வெகு தொலைவில் இருந்தாலும் சபரி சொந்தங்களுக்காக நிகழ்ச்சி வழங்குவது அருமை சூப்பர் என்றும், ராஜேஷ் சகோதரர்கள் நாங்கள் விரும்பிய பாடல்களை வழங்கும் விஜய் அக்காவுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று என்னிடம் சொன்னார். நன்றி நன்றி ராஜேஷ் நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் இரவு நேரத்தில் இரவு ராகம் பாடல் கேட்க இனிமை சூப்பர் சூப்பர் என்கிறார். பாடல் சூப்பர் என்றும், சங்கர் தூங்கிவிட்டார் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் ஆமாம் அக்கா, பாடல் முடிந்தவுடன் முடிந்த பிறகு என் பாடல் வந்து விட்டதா என்று கேட்பார் என்று சிரிக்கிறார். இரவு ராகம் 2 மணி நேரத்தில் தொட்டுவிட்டது, 2 மணி நேரத்தை தொட்டுவிட்டதாக்கா என்கிறார். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் இரவு ராகம் நிகழ்ச்சியில் பாடல் கொக்கு சி கொக்கு, படம் ராமகிருஷ்ணா, தேவாவின் இசையில் விருப்பம் கோவை கணபதி, சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

படம் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணா தேவா இசையில் பாடல். விருப்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதி, சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் தூங்கிட்டாங்க அவங்க. அடுத்து ரெண்டு பாட்டு இருக்குது, ரெண்டு பாட்டுக்காரங்களுமே பதிவு போடுங்க. பாடல் போடுறேன், இல்லைன்னா முடிச்சிடுறேன். தலைவர் பாட்டும் இருக்குது, அப்புறம் நம்ம ஆஸ்கார் மணி டெய்லர் பாட்டும் இருக்குது. ரெண்டு பேரும் முடிச்சிருந்தீங்கன்னா பதிவு போடுங்க, இல்லைன்னா முடிச்சிடுறேன்.

தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல் கேட்க இனிமையாக இருக்கிறது. பாடலை தேர்வு செய்த சந்திரமோகன் தான் தூங்கிவிட்டார் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் சூப்பர், இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்கிறார். நான் கேட்டதே இல்லை, வேற மொழி மாதிரி இருக்கு என்றும். கோகிலா பழனிசாமி அவர்கள் சிறப்பு பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்றும், யாரையும் காணோம் அக்கா என்ற அறிவழகன் மங்கையும் மங்கை அவர்கள் சிறப்பு முடிச்சிடலாம் போ. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி இதுவரை வலம் வந்தது. அருமையான அழகான பாடல்களை பதிவு செய்த சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு உறங்காமல் பதிவு போட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி.